மடவடனை பாயசம் தேன் வரிக்க சக்கத்துண்டம் பழம்பால் பொரிமலரவிலப்பம் குளம் நாளிகேரம் இக்கோப்பெல்லாம் தராம் ஞான் குடவயறுது தின்னொட்டு வீர்ப்பிச்சொரோட்டத்திற்கண்ணிட்டென் ரட்சிக்குக துகின.